மாதாவே மம்மடர்களே பிரலே உன் மேலன் அரை மொத்தம் ஹாம்ப்ரே பிராட் கு சிபியன் சோரி ஜா பாயோ தி கம்ப்யூட்டர் கிண்டான் டுகே தோ பாயன் சட்டானியோ தூசி கேமியன் மனங்கோனே உன் அம்மனா கோ நாம் மொதாவ தமே உனா கம்ப்யூட்டர் பிக்ரி கோர்லே சிகாவுனே ஆனி மர்மத் கோர்லே நேபால் கே நம்பர் 1 ஹாரு அண்ட் ஸ்டாப் எஜுகேஷன் சென்டர் ஹோனியோ ஓ சிபியன் மத கம்ப்யூட்டர் பவுனு கா சாதே கம்ப்யூட்டர் சிகாவுனே ரோகேய் கோதம் பிக்ரி ஹாலே மா கோர் மா பிக்ரோ கோர் மை பேங்க் மை ஹவ் ஸ்கூல் ஆபீஸ் டுன்ஸ்கே சாங் சஸ்தா மா பிக்ரோ ஏ ஆயரப் பனவுனே சுவிதா பின் சா ஜூசி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கட்சா குபின் வியவஸ்தா சா ஹோய் கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் போட்டோகாபி மெஷின் இன்டர்கம் சிஸ்டம் இன்வெர்டர் சோலார் சிஸ்டம் ஓ இன்வெர்டர் கு பேட்டரி பனி பைன் சா கேமரா ভরপুর তো ইন্টারনেট পনি পো জোড়িন চাও আমার মনে কই আগে ডাকে আও তালো বেতাল মহিদের ফির দুকা পাইলান ঝুসি আও এ ফোন নম্বর 015 45787 98 4 20 35 541 আ ভয়ো আ গুড ভেরি গুড ভেরি গুড।